0: Welcome back, my dear greatest, my dear brothers and sisters. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. This is Jack Williams reporting from Hyderabad, Southside Church of Christ in Nettaru, India. So, my dear greatest, my dear brothers and sisters, coming up, we have the Rooted in the Word programmer, Brother Joseph Arsis Iyaraj from Dindigul, Tamil Nadu, India, is in the house, and let's call of a good friend and see how Brother Joseph Iyaraj is doing, and we're gonna chat with him for a while, and we're gonna pass this mic to Brother Joseph. Hello, Brother Joseph.
1: Yes, brother, how are you?
0: I'm doing good. I'm doing fantastic, brother. How are you, and how is your work?
1: Fine, brother. Fine, brother. Very busy.
0: Yes.
1: Now
0: yes.
1: This magazine work is going on.
0: Wow. That's so wonderful.
1: Yesterday only I got the copies from the press.
0: Okay.
1: And there is no actual size of cover for this magazine in the market.
0: Okay.
1: So we ordered for the production of the covers.
0: Okay.
1: So it's making some 3 or 4 days late.
0: Okay.
1: Next Wednesday, coming Wednesday, I will start posting.
0: Okay, brother. Really appreciate that. Really. You know, you are doing the good Lord's work over there, brother. God bless you. God bless
1: Thank
0: your family
1: you,
0: and God bless
1: Thank
0: your
1: you,
0: congregation.
1: Yes. Please pray for all the readers of this magazine.
0: Definitely, brother.
1: They are not in the Lord. They should come to the Lord. They should obey to the Lord in baptism.
0: Amen.
1: That's
0: amen.
1: My main name.
0: Yes, brother. Yes, definitely. Brother Joseph, we have our brothers and sisters out there in online with us, and who are listening to your program. First and foremost, a shout out to Sister Preeti from Kanigiri, Andhra Pradesh, India. Sister Preeti has mentioned, good afternoon, Brother Joseph, and send two hearts.
1: Good afternoon, Preeti. How are you? I hope you are well. Thanks for your hearts, and please pray for me and also my works here.
0: Amen.
1: Thank you.
0: Amen for that. And shout out to Brother Thundercake from Vancouver, Canada, is in the house. Brother Thundercake mentioned, shout out to you, Brother Joseph. Wanted to say hello before I sleep, as it is 12:30 a.m. here at Centen Heart.
1: Thank you, brother. Thank you for your greetings, and also thank you for your hearts. May God bless you. I'm praying for you. You please pray for the magazine work. Here, we are started. Please pray for that.
0: Amen for that. I really appreciate that, brother. And shout out to Brother David from Ongole, Andhra Pradesh, India, in the house, and sent in heart for you.
1: Thank you, Brother David. Thank you for your hello. Thank you for your hearts. I hope you are doing well. Since I was very busy, I could not observe the sermons previously.
0: Mm-hmm.
1: Now only I just took the phone, because I am very busy with the magazine works. Please pray for the magazine works.
0: Definitely.
1: Thank you.
0: Amen, definitely, and we'll keep in our prayers. So, Brother Joseph, before we let you go, could you please give the outline for today's sermon?
1: Yes, brother. Now the two angels tried to save the Lot and his family,
0: mm-hmm.
1: because he was procrastinating to start from Sodom. Because it is a well-known place for him. He is accustomed to live in that. And all the possessions, properties were there. So he is lingering there. But the angels, two angels, saved him and his family. We are going to see how they are saved in this lesson.
0: Oh, that sounds interesting, brother. Really appreciate that. So think our ignorators will also enjoy the lesson. So thank you so much, Brother Joseph. Let's take a quick commercial, and we're going to pass this mic to you.
1: Thank you, brother. Thank you.
0: So my dear ignorators, my dear brothers and sisters, don't go away. Stay tuned to Ignite Radio India, where the true doctrine speaks.
2: அனைவருக்கும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். வணக்கம். என் பெயர் ஆர்சி ஜோசப் சகாயராஜ். நான் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் அமளி நகரில் கூடி வரும் கிறிஸ்துவின் சபையில் ஊழியம் செய்து வருகிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாளில் திண்டுக்கல்லில் இருக்க நேர்ந்தால் மதுரை தேசிய நெடுஞ்சாலை என் 44 திண்டுக்கல்லிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமளி நகர் என்ற ஊரில் ஞாயிறு காலை 8 மணி அளவில் நடைபெறும் பரிசுத்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறுமலை என்ற பெயர் கொண்ட மலையின் அடிவாரத்தில் உள்ள இந்த சிற்றூரில் நாங்கள் கடந்த 31 ஆண்டுகளாக சபையாக கூடி தேவனை ஆராதித்து வருகிறோம். வாருங்கள், நாம் ஒன்றாக கூடி நம்மை படைத்து காக்கும் உயிருள்ள உண்மையான தேவனை மனமகிழ்வுடன் ஆராதிப்போம். நன்றி. அன்புடன் ஜோசப் சகாயராஜ், கிறிஸ்துவின் சபை ஊழியர், அமளி நகர் மற்றும் மேட்டுப்பட்டி கிறிஸ்துவின் சபை.
3: குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். கிரீட்டிங்ஸ் டு யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் வேர் எவர் யூ ஆர் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், அ ப்ரீச்சர் அட் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இன் அமளி நகர் டிண்டுக்கல் ஆஃப் தமிழ்நாடு அட் இந்தியா. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 52nd வீக் ஆஃப் த பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ எக்ஸாமின் த ஹிஸ்டரி ஆஃப் த லார்ட்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் சோதோம் அண்ட் கொமோரா அண்ட் ஹவ் ஹி சேவ்ட் த லோட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி from the destruction in BC 2069. Today we are going to cover the verses Genesis 19:12-17. இந்த 52வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் இந்த தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2069 ஆண்டில் சோதோம் கொமோரா நகரங்களை கர்த்தர் அழித்தது பற்றியும் அந்த அழிவில் இருந்து அவர் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றியது பற்றியுமான வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய நாளில் நாம் பார்த்து முடிக்கக்கூடிய வேதவசன பகுதி ஆதியாகமம் 19:12-17. With this week, by the grace of Lord, I am completing the Bible study of the Genesis first 19 chapter. 1 year. This is 52nd week. So it is 1 year we have started this study. பிரியமானவர்களே, இந்த அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான வேதாம படிப்பு சரியாக 1 ஆண்டுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 52வது வாரம். இத்தோடு நாம் 1 ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்கு கடந்து வருகிறோம். தேர்ட் சப்செக்ஷன் ஆஃப் த சாப்டர் ஜெனசிஸ் 19. The history of the destruction of Sodom and Gomorrah 12-25. இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவு, ஆதியாகமம் 19 3வது உட்பிரிவு, சோதோம் கொமோரா நகரங்கள் அழிக்கப்பட்ட வரலாறு 12-25 வரை உள்ள வசனங்கள். First, let us read the 12th and 13th verses. முதலாவது நாம் 12 மற்றும் 13வது வசனங்களை வாசிப்போம். Then the men said to Lot, Have you anyone else here? Son-in-law, your sons, your daughters, and whomever you have in the city, take them out of this place. For we will destroy this place because of the outcry against them has grown great before the face of the Lord, and the Lord has sent us to destroy it. Pinbu and the Purushar Lothai Noki, Ibadathil, innum unakku yaar irukkirargal? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். In Genesis 19:12-13, two angels revealed to Lot the divine mission assigned to them. The task entrusted to them was the imminent destruction of Sodom due to its grievous wickedness. ஆதியாகமம் 19:12-13 இரண்டு தூதர்கள் லோத்திடம் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த தெய்வீக பணியை வெளிப்படுத்துகிறார்கள். சோதோம் அதன் கடுமையான அக்கிரமத்தின் காரணமாக விரைவிலேயே அழிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்கள் ஒப்புவிக்கப்பட்ட பணியாகும். Consequently, to ensure Lot's escape from this impending judgment, the angels urged him to leave the city immediately, taking with him his entire family, including his sons, daughters and sons-in-law. இவ்வாறு வரவிருக்கும் நியாய தீர்ப்பிலிருந்து லோத்து தப்பிப்பதற்காக அவர் தம் மகள்கள், மகன்கள், மருமகன்கள் உட்பட தன் குடும்பத்தினரை சேர்த்துக் கொண்டு உடனடியாக நகரத்தை விட்டு வெளியேறும்படி அந்த தூதர்கள் லோத்துவை வற்புறுத்தினார்கள். தீஸ் வெர்சஸ் ஆர் ரிப்ளீட் வித் த தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ரிகார்டிங் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிரேஸ். இந்த வசனங்கள் தேவனை நியாய தீர்ப்பு மற்றும் கிருபையை பற்றிய இறையில் அர்த்தங்களால் நிறைந்துள்ளன. Divine urgency and grace, the angel's command to take them out of the place reveals God's merciful desire to preserve the righteous, ensuring that they are not destroyed alongside with the wicked during the execution of the punishment. தெய்வீக அவசரமும் கிருபையும். அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்ற தூதர்களின் கட்டளையானது துன்மார்க்கரின் தண்டனையில் நீதிமான்களும் அழிந்து போகாதபடி அவர்களை காப்பாற்றுவதற்கான தேவனுடைய இரக்கமுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. The outcry of iniquity. Verse 13 notes that the outcry against them has become great in the presence of the Lord. ஆத்திர கூக்குரல். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது என்று 13 குறிப்பிடுகிறது. This signifies that the wickedness of Sodom and Gomorrah had finally reached its absolute zenith. Furthermore, it underscored the systematic, unrepentant injustice and immorality that characterized the city. இது சோதோம் கோமரா நகரங்கள் இறுதியாக அதன் அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையை குறிப்பிட்டது. மேலும் அந்த நகரத்தின் அமைப்பு ரீதியான மனம் திரும்பாத அநீதியையும் ஒழுக்கக்கேட்டையும் இது விளக்கி உரைத்தது. த ரோல் ஆஃப் த ரைச்சியஸ். த ரோல் ஆஃப் த ரைச்சியஸ். த ஏஞ்சல்ஸ் கமாண்டட், ஹவ் எனி ஒன் எல்ஸ் ஹியர், சன் இன் லா, யுவர் சன்ஸ், யுவர் டாட்டர்ஸ் அண்ட் ஹூம் யூ ஹேவ் இன் தி சிட்டி, டேக் தம் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். நீதிமான்களின் பங்கு என்ன? பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று அந்த தூதர்கள் கட்டளையிட்டார்கள். This passage highlights how the presence and influence of a single righteous man, Lot, served as a protective shield for those around him. லோத் என்ற ஒரு நீதிமானின் பிரசன்னமும் செல்வாக்கும் அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு எவ்வாறு ஒரு பாதுகாப்பு கிளையமாக செயல்பட்டது என்பதை இவ்வசன பகுதி சுட்டி காண்பித்தது. This foreshadows the overarching biblical theme that God will protect believers and their families. இது விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாப்பார் என்ற வேதாகமத்தின் மேலோங்கிய கருப்பொருளை முன்னறிவித்தது. In later days, King Solomon wrote in his book of Proverbs, Proverbs 3:5-6, Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways, acknowledge him and he shall direct your paths. பின்னாட்களில் அரசர் சாலமோன் தமது நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் 3:5-6 இவ்வாறு எழுதினார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்விப்படுத்துவார். Although Lot lived in a city filled with wicked, for he walked along with his family in the righteous path of the Lord chose to protect both him and his family. துன்மார்க்கர்கள் நிறைந்த ஒரு நகரத்தில் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் அவர் கர்த்தரின் நீதியான பாதையில் தாமும் தம் குடும்பமும் நடந்து வந்ததால் கர்த்தர் அவரையும் அவரது குடும்பத்தையும் பாதுகாக்க சித்தமானார். Next we come to the 14th verse. So, Lot went and spoke to his son-in-laws who had married his daughters and said, Get up out of this place, for the Lord will destroy this city. But to his sons-in-law, he seemed to be joking. 14th வசனத்துக்கு வருகின்றோம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. Before the cities of Sodom and Gomorrah were destroyed, the angels took action to rescue Lot and his relatives. Everyone connected to Lot was included in this protection. சோதோம் கொமோரா நகரங்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பு லோத்தையும் அவரது உறவினர்களையும் மீட்பதற்காக அந்த தூதர்கள் இப்போது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். லோத்துடன் தொடர்புடைய எல்லோரும் இந்த பாதுகாப்பில் உள்ளடக்கப்பட்டார்கள். There's a blessing in being associated with the righteous, provided one avails himself on it. மனிதர்கள் லோத்துடன் தொடர்புடைய எல்லாரும் பாதுகாப்பில் உள்ளடக்கப்பட்டார்கள். மனிதர்கள் பயன்படுத்திக் கொண்டால் நீதிமான்களுடன் இணைந்திருப்பதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. However, Lot was dismayed when his relatives scornfully refused to leave that place. ஆனால் அந்த இடத்தை விட்டு புறப்பட உறவினர்கள் அவமதிப்புடன் மறுத்ததால் லோத்து திகைத்து போனார். Despite the trials associated with it, his initial choice and ingrained habits had bound him to that location. அதன் சோதனைகள் இருந்த போதிலும் அவனது ஆரம்ப காலத்தேர்வும், அதாவது லோத்துவின் ஆரம்ப கால தேர்வும், வளர்ந்து வரும் பழக்கங்களும் அவரை அந்த இடத்துடன் பிடித்திருந்தன. He felt that his married daughters, or at least the future husbands of the two who were still at home, should not be left behind. அவரது திருமணமான மகள்கள் அல்லது குறைந்தபட்சம் வீட்டில் இருந்த இரண்டு பெண்களின் வருங்கால கணவர்களாவது அங்கேயே விட்டுவிடப்படக்கூடாது என்பதே லோத்துவின் நோக்கமாக இருந்தது. Yet, even though these thoughts caused him to hesitate, the Lord's mercy prevailed. The angels used a measure of forced to hasten escape, effectively taking Lot and his family by the hand and practically dragging them along. ஆனால் இந்த எண்ணங்கள் அவரை தாமதிக்க வைத்தாலும் கர்த்தரின் இரக்கம் மேலோங்கிற்று. அவர்கள் தப்பிச் செல்வதை விரைவுபடுத்த தேவதூதர்கள் சிறிது வன்முறையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது லோத்து மற்றும் அவரது குடும்பத்தார் கைகளை பிடித்து ஏறக்குறை இழுத்துச் சென்றார்கள். The mountain to which Lot fled offered safety through its elevation, protecting them from the deluge of the fire and brimstone that rained down upon the low-lying land where the cities were built. நகரங்கள் கட்டப்பட்டிருந்த தாழ்வான நிலத்தின் மீது இறங்கிய மழை, கந்தகம் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் வெள்ளத்திலிருந்து லோத்து சென்ற அந்த மலை அதன் உயரத்தால் பாதுகாக்கப்பட்டது. Apprehensive about the perils of the mountain life, Lot pleaded for permission to take refuge in a small town instead. His request was graciously granted. மலை ஏறுதல் தாமதமாகும் என்ற ஆபத்திலிருந்து பின்வாங்குவதால் லோத்து தஞ்சம் புகுவதற்காக ஒரு சிறிய கிராமத்தை கேட்டு மன்றாடினார். அவரது கோரிக்கை அந்த கோரிக்கை இரக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டது. Then he comes to verse 15. When the morning dawned, the angels urged Lot to hurry saying, Arise, take your wife and your two daughters over here, lest you be condemned in the punishment of the city. Consumed by the... lest you be consumed in the punishment of the city. கிழக்கு வெளுத்த போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலிருந்து நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். The angels urged Lot to hasten. தேவதூதர்கள் லோத்தை விரைவுபடுத்தினார்கள். While commending Lot's faith and godly conduct, Moses, the author of the book of the Genesis, also pointed out a weakness inherent in his human nature, Lot's human nature. லோத்தின் விசுவாசத்தையும் பக்தியான நடக்கையும் மோசே புகழ்ந்த அதே வேளையில் அவரிடமும் மனிதியல்பு சார்ந்த பலவீனம் இருந்ததை இந்த ஆதியாகமம் புத்தகத்தை எழுதின மோசே சுட்டி காண்பித்தார். For the angels had to hurry him along when he hesitated. ஏனெனில் அவர் தாமதித்த போது தேவ தூதர்கள் அவரை அவசரப்படுத்த வேண்டியிருந்தது. He may have delayed because the prospect of exile filled his troubled mind with various anxieties and fears. அவர் தாமதித்ததுக்கு காரணம் தான் நாடு கடத்த போகிறோம் என்று அவர் நினைத்திருக்கலாம். இதனால் பலவிதமான கவலைகளும் அச்சங்களும் அவரது கலக்கமடைந்த மனதை ஆட்கொண்டன. Leaving his homes and possessions behind to venture into the wilderness empty-handed and destitute, he likely harbored doubts about his fate as a refuge. ஏனெனில் தன் வீட்டை விட்டு உடைமைகளை இழந்து வெறும் கையுடனும் வறுமையுடனும் ஒரு பாலைவன பகுதிக்கு செல்லும் போது ஒரு அகதியாக தனக்கு என்ன நேருமோ என்று அவர் சந்தேகப்பட்டார். At the same time, he needed to adopt the mindset of shipwreck survivors who cast their cargo and belongings into the sea to reach safety of the harbor. அதே வேளையில் கப்பல் விபத்துக்குள்ளானவர்கள் பாதுகாப்பாக துறைமுகத்தை சென்றடைய தங்கள் சரக்குகளையும் உடைமைகளையும் கடலில் வீசிவிடுவது போன்று செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் சிந்தித்தார். He did not doubt the truth of God's word, nor is he refused to go to the place God has commanded. தேவன் கூறுவது உண்மை என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை. அவர் கட்டளையிட்டபடி வேறொரு இடத்துக்கு செல்லவும் அவர் மறுக்கவில்லை. Yet, weighed down by his own frailty and entangled in worries, he removed with a slow and hesitant gait instead of departing swiftly without any delay. ஆனால் தனது சொந்த பலவீனத்தால் சோர்ந்து போனவராகவும் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டவராக இருந்ததால் விரைவாகவும் தாமதமின்றியும் புறப்பட்டிருக்க வேண்டிய அவர் மெதுவாக மற்றும் தயக்கமான நடையிலே நகர்ந்தார். Through this incident involving Lord, however, the Spirit of God holds upon up a mirror to reveal our own tendency towards procrastination. இருப்பினும் லோத்தின் இந்த செயலின் மூலம் தேவ ஆவியானவர் ஒரு கண்ணாடியை போல நமது சொந்த தாமத தன்மையும் நமக்கு காட்டுகிறார். The purpose is to teach us to shake off all the lethargy and prepare ourselves from immediate obedience the moment the heavenly voice reaches our ears. இதன் நோக்கம் என்னவென்றால் நாம் எல்லா சோம்பலையும் விதறிவிட்டு பரலோக குரல் நமது காதுகளில் ஒழித்தவுடனே உடனடியாக கீழ்ப்படிதலுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய முக்கியமான நோக்கமாகும். அதர்வைஸ் சாட்டான் வில் எக்ஸ்ப்ளாய்ட் அவர் இன்னேட் ஸ்லக்கிஷ்னஸ் டு பிளேஸ் ஃபர்தர் டிலேஸ் இன் அவர் பார்ட். இல்லை என்றால் இயல்பாகவே நமக்குள் இருக்கும் அந்த சோம்பலுடன் சேர்த்து சாத்தானும் பல தாமதங்களை நம் வழியில் குறுக்கிட செய்வான். To urge Lord to move forward more decisively, the angels planted in his mind the fear that he might perish either in city's inquiry or in the punishment destined for it. லோத்தை இன்னும் உறுதியாக முன்னோக்கி செல்ல தூண்டுவதற்காக அந்த நகரத்தின் அக்கிரமத்திலோ அல்லது அதற்கான தண்டனையிலோ தான் அழிந்து போய்விடுமோ என்ற அச்சத்தை தேவதூதர்கள் அவர் மனதில் விதைத்தார்கள். This is because the Hebrew word bavyan in the iniquity signifies both the iniquity itself and the punishment associated with it. ஏனெனில் இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பாவியான் என்ற எபிரேய வார்த்தை அக்கிரமம், இந்த வார்த்தை வந்து அக்கிரமம் மற்றும் அதற்கான தண்டனை ஆகிய இரண்டையுமே குறிக்கிறது. கர்த்தர் குற்றமற்றவர்களை தீயவருடன் சேர்த்து அவசரப்பட்டு அழித்து விடுவார் என்று இந்த வார்த்தை பொருள்படுவதில்லை. The word does not imply that the Lord hastily destroys the innocent along with the wicked. Rather, when a man fails to act for his own safety, exposing himself to destruction through lethargy, despite having been warned, he renders himself deserving of the destruction. மாறாக தனது சொந்த பாதுகாப்புக்காக செயல்படாத ஒரு மனிதன் எச்சரிக்கப்பட்டும் கூட தனது சோம்பலால் தன்னை அழிவுக்கு உட்படுத்திக் கொள்கிற போது அவன் தனக்குத்தானே அழிவுக்கு தகுதியானவன் ஆகிறான். நெக்ஸ்ட் வீக் கம் டு த வர்ஸ் 16. அடுத்ததாக நாம் 16 வசனத்துக்கு வருகின்றோம். And when he lingered, the men took hold of his hand, his wife's hand, and the hands of his two daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city. 16 வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்தின் கையையும் பிடித்து அவளை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். Genesis 19:16 describes the dramatic rescue of Lot and his family from the city of Sodom, which was on the brink of destruction. ஆதியாகமம் 19:16 வசனமானது அழிவின் விளிம்பில் இருந்த சோதோம் நகரத்தில் இருந்து லோத்தும் அவரது குடும்பத்தினரும் வியக்கத்தக்க முறையில் மீட்கப்பட்டதை விவரிக்கிறது. When Lot hesitated to flee, the Lord's deep compassion moved him to a place of safety. லோத்து தப்பி ஓட தயங்கிய போது கர்த்தருடைய ஆழ்ந்த இரக்கத்தினாலே தேவ தூதர்கள் அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றார்கள்.

0: Sorry, sorry for the delay.
1: Wait.
0: The verse reads, but he lingered. The Lord was merciful to him. So the men took hold of Lot's hand, his wife's hand, and his two daughters' hand, and brought them out of the city. அடுத்த வசனம் அந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஆனாலும் அவன் தாமதித்தான், கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டியபடியால் அந்த மனிதர்கள் லோத்துவையும் அவரது மனைவியையும் அவரது இரண்டு மகள்களையும் கையிலே பிடித்து அவர்களை நகருக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். The main themes and theological explanations of this verse are as follows. இந்த வசனத்தின் முக்கிய கருப்பொருளும் இறையியல் விளக்கங்களும் பின்வருமாறு. Man's reluctance, despite of being warned by angels that the city was about to be destroyed, Lot lingered. ஒன்று, மனிதனின் தயக்கம். நகரம் அழிக்கப்பட இருக்கிறது என்று தேவதூதரால் எச்சரிக்கப்பட்ட போதிலும் லோத்து தாமதித்தார். His hesitation illustrates the human reluctance to leave behind comfortable lifestyle, possessions and familiar surroundings of the world, even after being warned of the imminent dangers. உடனே ஆபத்து குறித்து எச்சரிக்கப்பட்ட பிறகும் கூட வசதியான வாழ்க்கை முறைகள், உடைமைகள் மற்றும் உலகத்தின் பழக்கமான சூழலை விட்டு பிரிந்து செல்ல மனிதர்கள் தயங்குவதை அவனது தாமதம் எடுத்துக்காட்டிற்று. In these days, when we do not know when the Lord will come, we warn the people to be very careful and not to live a life of disobedience to God, abstaining from worldly pleasures. இன்றைய நாட்களில் கர்த்தருடைய வருகை எப்போது நடைபெறும் என்று அறியாத நிலையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக வாழ்ந்து கொண்டு உலக இன்பங்களை துய்த்துக் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்வை வாழக்கூடாது என்று மக்களை எச்சரித்தாலும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நமது எச்சரிப்பை அசட்டை செய்து தங்கள் மனமோனபடி வாழ்க்கையை தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். However, most of them ignore our warnings to choose their life as they please. Paul warns about what will happen to such people when the Lord comes in his second letter to Thessalonians. கர்த்தரின் வருகையின் போது இப்படிப்பட்டவர்கள் நடக்கப் போவதை பற்றி பவுல் தெசலோனிக்கர் எழுதிய 2 இவ்வாறு எச்சரிக்கிறார். 2 Thessalonians, 2 Thessalonians, 1:7-10. 2 Thessalonians 1:7-10 உள்ள வசனங்கள். And to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from the heaven with mighty angels, in flaming fire taking vengeance on those who do not know God and on those who do not obey the gospel of our Jesus Christ. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து இருக்கிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வரும்போது வெளிப்படும் போது அப்படி ஆகும். They shall be punished with everlasting destruction from the presence of the Lord and from the glory of his power when he comes in the day to be glorified in his saints and to be admired among all those who believe, because our testimony among you was believed. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கதாகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்தில் விசுவாசிகள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படுத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பெருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நெக்ஸ்ட் வீக் கம் டு த டிவைன் மெர்சி. த சல்வேஷன் ஆஃப் த லோச் அண்ட் இஸ் ஃபேமிலி வாஸ் என்டையர்லி அன் ஆக்ட் ஆஃப் கிரேஸ். ரெண்டாவது தெய்வீக இரக்கம். லோத்தும் அவரது குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட்டது முற்றிலும் கிருபையின் செயலாகும். The verse clearly states that the salvation was due to the mercy of the Lord towards Lot. கர்த்தர் அவன் மேல், அதாவது லோத்துவின் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த மீட்பு நிகழ்ந்தது என்பதை வசனம் தெளிவாக கூறுகிறது. Lord did not save himself. God intervened to save him from the consequence of his own reluctance. லோத் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவில்லை, அவருடைய சொந்த தயக்கத்தின் விளைவுகளிலிருந்து அவரை காப்பாற்ற கர்த்தரே அங்கே தலையிட்டார். This reminds us the following verses of Titus chapter 3. இது தீத்துவுக்கு எழுத நிரும்ப 3 அத்தியாயத்தில் உள்ள பின்வரும் வசனங்களையும் நமக்கு நினைவூட்டுகிறேன். டைட்டஸ் 3:4-7, தீத்து 3:4-7 வரை உள்ள வசனங்கள். But when the kindness and the love of the God and Savior towards man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy, he saved

through the washing of regeneration and renewing of the Holy Spirit, whom He poured out on us abundantly through Jesus Christ our Savior, that having been justified by His grace, we should become heirs according to hope, eternal life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவருடைய ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாமியுடைய புதிதாக்குவதனாலும் நம்மை இச்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினுடைய சுதந்திரமாகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்ம சம்பூர்ணமாய் பொழிந்தொழினார். தேர்ட் பாயிண்ட், ஆக்டிவ் டெலிவரன்ஸ். சின்ஸ் லோர்ட் வாஸ் பேரலைஸ்ட் பை தி டிலே, தி ஏஞ்சல்ஸ் டுக் ஹிம் ஹிஸ் வைஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் பை த ஹேண்ட் அண்ட் லெட் தம் அவுட் ஆஃப் த சிட்டி லிமிட்ஸ் சோ தட் தே மே சர்வை. மூன்றாவது, செயலூக்கமுள்ள விடுவிப்பு. தாமதித்துக் கொண்டிருந்த லோத்து முடக்கப்பட்டிருந்ததால் தேவ தூதர்கள் அவரையும் அவர் மனைவியையும் அவர் மகள்களையும் அவர்கள் உயிர் பிழைக்கும்படி அவர்களின் கைகளை பிடித்து நகர எல்லைக்கு வெளியே இழுத்துச் சென்றார்கள். தி செலஸ்டிஸ் காட் ஆக்டிவ் டெட்டர்னேஷன் டு புல் ஹிஸ் பீப்புள் அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஆவிக்குரிய ரீதியில் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தேவன் தம் மக்களை வெளியே இழுப்பதில் அவருடைய செயலூக்கமுள்ள உறுதியை இது சித்தரிக்கிறது. This reminds us the following verses written by David in his 23rd Psalm. இது தாவீது தமது 23rd சங்கீதத்தில் எழுதிய பின்புற வசனங்களை நமக்கு நினைவூட்டுகிறது. Psalm 23, 1 to 4 verses we read. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. Yeah, though I walk through the valley of the shadow of death, I fear no evil. For you are with me, your rod and your staff, they comfort me. சங்கீதம் 23 முதல் 4 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Now we come to the 17th verse of this chapter, Genesis chapter 19, verse 17. So it came to pass, when they had brought them outside, that he said, Escape for your life, do not look behind you, nor stay anywhere in the plains. Escape to the mountains, lest be you destroyed. 17 வசனம் இவ்வாறு கூறுகிறது. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் யாரு தூதர் யார்கிட்ட லோத்துக்கிட்ட சொல்றார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். Genesis 19:17 contains 4 commands given to Lot. ஆதியாகமம் 19:17 லோத்துவுக்கு இடப்பட்ட 4 கட்டளைகள் அடங்கியுள்ளன. In it, the angels instructed Lot and his family to flee the impending destruction of Sodom. இதில் தேவ தூதர்கள் லோத்தையும் அவரது குடும்பத்தினரையும் சோதோமின் வரவிருக்கும் அழிவிலிருந்து தப்பி ஓடும்படி அறிவுறுத்தினார்கள். This indicates a priority for complete obedience and complete separation from the sin. இது முழுமையான கீழ்ப்படிதலுக்கும் பாவத்திலிருந்து முழுமையான விலகலுக்கும் முன்னுரிமை அளிப்பதை குறிக்கிறது. This command emphasizes that one must leave behind one's old life without hesitation or regret in order to ensure spiritual and physical survival. ஆவிக்குரிய மற்றும் சரீர ரீதியான உயிர் வாழ்வை உறுதி செய்வதற்கு தயக்கமோ வருத்தமோ இன்றி ஒருவர் தமது பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்று இந்த கட்டளை வலியுறுத்துகிறது. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கமெண்ட்ஸ், கட்டளையின் விளக்கம்.

ഇറ്റ് മീൻസ് ആക്ടിംഗ് ഇമ്മീഡിയറ്റ്ലി ഫോർ ഇറ്റേണൽ സൽവേഷൻ. ദേവനുടെ ന്യായ തീർപ്പിലിരുന്ന് തപ്പിപ്പതൻ முக்கியமான அவசரத்தன்மையை இது வலியுறுத்துகிறது. நித்திய ரட்சிப்பிற்காக உடனடியாக செயல்படுவது என்பதே இதன் பொருளாக இருக்கிறது. In order to save our lives, the following exhortations from the beginning of 2 Peter 1 are worth remembering here. நமது ஜீவனை நாம் காத்துக்கொள்வதற்கு 2 பேதுரு 1 அத்தியாயத்தின் தொடக்கத்தில் உரைக்கப்படும் பின்வரும் அறிவுரைகள் இங்கு நினைவுறத்தக்கவாக இருக்கின்றன. 2 Peter, 1st chapter, verse 3 to 10. As a driven power has given to us all things that pertain to life and godliness, through the knowledge of Him who called by glory and virtue. தம்முடைய மகிமையினால் காரணத்தினால் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது நமக்கு தந்திரளினதுமன்றி பை விச் வி ஹவ் கிவன் டு அஸ் எக்ஸீடிங்லி கிரேட் அண்ட் ப்ரீஷியஸ் ப்ராமிசஸ் தட் த்ரூ திஸ் யூ மே பி பார்ட்டேக்கர் ஆஃப் த டிவைன் நேச்சர் ஹேவிங் எஸ்கேப் த கரப்ஷன் ஆஃப் தட் இஸ் இன் த வேர்ல்டு த்ரோ லஸ்ட். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாம் மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. பட் ஆல்சோ ஃபார் திஸ் வெரி ரீசன் giving all diligence, add your faith virtue, add to your faith virtue, to virtue knowledge. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்யசுவாவதுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை அருமையமான வாக்கு தத்தங்கள் அவைகளினால் கழிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் to knowledge self-control, to self-control perseverance, to perseverance godliness. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் to godliness brotherly kindness and to brotherly kindness love. தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். For if these things are yours and abound, you will be neither barren nor fruitful in the knowledge of our Lord Jesus Christ. இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணர்களும் கனியற்றவர்களும் இருக்க ஒட்டாது. For he who lacks these things is short-sighted even to blindness and has forgotten that he was cleansed from his old sins. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். Therefore, brethren, be even more diligent to make your call and election sure, for if you do these things, you will never stumble. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. Second, do not look behind. இரண்டாவது கட்டளை, பின்னிட்டு பாராதே. This refers to the danger of longing for one's former sinful life. Looking back indicates a divided heart or a desire to return to the corruption of Sodom. ஒருவரின் முந்தைய பாவ வாழ்க்கையை நினைத்து ஏங்குவதன் ஆபத்தை இது குறிக்கிறது. திரும்பி பார்ப்பது பிளவுபட்ட இருதயத்தையோ அல்லது சோதேமின் சீர்கட்டுக்கு திரும்பும் விருப்பத்தையோ குறிக்கிறது. Here we are reminded of the counsel of our Lord Jesus Christ in Luke 9:61-62. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து Luke 9:61-62 கூறிய அறிவுரை இங்கே நமக்கு நினைவு கூறுகிறது. And another also said, Lord, I will follow you, but let me first go and bid them farewell to go out at my house. 61 வசனம் சொல்லுகிறது, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 62 வெர்ஸ், பட் ஜீசஸ் செட் டு ஹிம், நோ ஒன் ஹேவிங் புட் ஹிஸ் ஹேண்ட் டு த பில்லோ சாரி நோ ஒன் ஹேவிங் புட் ஹிஸ் ஹேண்ட் டு ப்ளவ் and looking back

ஸ்பிட்பா த கிங்டம் ஆஃப் காட். 62 வசனம், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். தேர்ட் கமாண்ட், நா ஸ்டே எனிவேர் இன் த பிளைன். மூணாவது கட்டளை, லோத்துக்கு தரப்பட்ட மூணாவது கட்டளை, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே. This warns against the delay and compromise. It calls for complete separation from evil rather than lingering near the danger zone. தாமதிப்பதற்கும் சமரசம் செய்து கொள்வதற்கும் எதிராக இது எச்சரிக்கிறது. இது ஆபத்தான மண்டலத்திற்கு அருகில் தங்குவதற்கு பதிலாக தீமையிலிருந்து முழுமையான பிரிவினைக்கு அழைப்பு விடுக்கிறது. David sang in his first psalm as follows. தாவீது தமது முதலாம் சங்கீதத்தில் பின்வருமாறு பாடினார். Blessed is the man who walks not in the counsel of ungodly, nor stands in the path of sinner, nor sits in the seat of scornful. துன்மார்க்குடைய ஆலோசனைபடி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியேசக்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், but is it delight in the law of the Lord, and his law he meditates day and night. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். He shall be like a tree planted by the rivers of water that brings forth his fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். The ungodly are not so, but are like the chaff which the wind drives away. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். Therefore, the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of righteous. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவியில் நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Fourth command given to Lot. Escape to the mountains lest you perish. நான்காவது கட்டளை, லோத்துக்கு தரப்பட்ட நான்காவது கட்டளை, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ. This refers to a place of complete safety, refuge and divine protection. இது முழுமையான பாதுகாப்பு, புகலிடம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்தை குறிக்கிறது. This reminds us that we must flee to the rock and savior of the world, Jesus Christ. For in Luke 6:47-48 we read like that. நமக்கு இது உலக இரட்சகரும் கண்மலையுமான இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அண்டிக் கொள்வதை நினைவூட்டுகிறது. ஏனெனில் லூக்கா 6:47-48 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். 47. Whoever comes to me and hears my saying and does them, I'll show you whom he is like. 47வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனிவனோ அவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். 48. He is like a man building a house who dug deep and laid the fountain on the foundation on the rock. And when the flood arose, the stream beat vehemently against that house and could not shake it, for it was founded on the rock. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்த வீட்டின் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. டீப்பர் சிம்பாலிசம் அண்ட் கான்டெக்ஸ்ட், ஆழமான குறியீடும் சூழலும், டிவைன் மெர்சி. திஸ் ஹிஸ்டரி ரிமைன்ஸ் அ ரெப்ரசன்ஸ் ஆன் ஏர்லி டெலிவரன்ஸ் In order to save Lot's family from their reluctance, angels had to drag them out of the city. தெய்வீக இரக்கம். இந்த வரலாறு ஒரு முன்கூட்டிய மீட்பை குறிக்கிறது. லோத்தின் குடும்பத்தினரை
அவர்களின் தயக்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவ தூதர்கள் அவர்களை நகரத்திலிருந்து இழுத்து வர வேண்டியதாக இருந்தது. டோட்டல் அபாண்ட்மெண்ட். லுக்கிங் பேக் இம்ப்ளைஸ் ரெக்ரெட் ஆர் எசிடேஷன், முழுமையான கைவிடுதல். திரும்பி பார்த்தல் என்பது வருத்தத்தையோ அல்லது தயக்கத்தையோ குறிக்கிறது. When Jesus referenced this event later in the New Testament, he told in Luke 17:32, remember Lot's wife. It serves as a strict warning against spiritual regression or like looking back at the world while trying to follow God. முழுமையான கைவிடுதல், திரும்பி பார்ப்பது என்பது வருத்தத்தையோ அல்லது தயக்கத்தையோ குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த நிகழ்வை பற்றி பின்னர் குறிப்பிடும் போது Luke 17:32 லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்தார். இது ஆன்மீக பின்னடைவுக்கு எதிராகவும் தேவனை பின்பற்ற முயற்சிக்கும் போது உலகத்தை திரும்பி பார்ப்பதற்கு எதிராகவும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அமைகிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His word. Next week, Lord's willing, on the same day, the same time, you will examine in detail the history of the angels leading Lot and his family out of the Sodom, and then the destruction of the cities of Sodom and Gomorrah by fire in the next part of Genesis 19. அவருடைய வசனத்தில் வேறுபட்ட தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாம் 19 அதிகாரத்தின் அடுத்த பகுதியில் தூதர்கள் லோத்தரையும் ஒரு குடும்பத்தையும் சோதனை வெளியேறச் செய்து அதன் சோதம் குமரம் நகரங்களை அக்னியால் அழித்ததன் வரலாற்றை நாம் விரிவாய் அறிவோம். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் தண்டர் கிர்க் அண்ட் ஹிஸ் டீம் ஃபார் தி எக்ஸலன்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் தி ஸ்டடி த்ரூ இக்னைட் ரேடியோ. இக்னைட் வானொலியின் மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தி எக்ஸலன்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட், சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen and this broadcast from the beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரிகளே.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவைப்படி அனைவருக்கும் அன்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் செலுத்திருக்கிறேன். ரெகுலர் ரேடியோ மூலமாக தேவடைய வார்த்தைகளை கேட்பதிலே வாஞ்சியோடு இருக்கிற அனைவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்நாளே நாம் 108 சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க இங்க அர்ப்பணிக்க கொள்கின்றோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த 103 சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது பல்லோகத்திற்கு தேவனுடைய மேன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இங்கே அர்ப்பணிக்க போகின்றோம். பாருங்க, 130 சங்கீதத்திலே ஆரோனுக்கான சங்கீதம் என்று இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தங்கள் பிரியமர்களே, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று அங்கே பார்க்கின்றோம். இதை நம்ம ஆங்கிலத்தில் யாராக வாசிக்கும் போது, அவுட் ஆஃப் தி டிப்ஸ் ஐ ஹேவ் கேன் இட் டு யூ ஓ லார்ட், கிரேட் டு யூ ஓ லார்ட் பிள்ளைகளே, ஆழங்களில் இருந்து உன்னை கூப்பிடுகிறேன். ஜெபங்கள் நாம் தேவசமத்தில் எடுக்கும் போது அந்த ஜெபத்துடைய மேன்மையை, அந்த அந்த ஜெபத்துடைய காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறதா இருக்கின்றோம். இங்கே தாவீதானவர் இந்த சங்கீத பாடப்படும் போது இதே சங்கீத வார்த்தைகளை அங்கே யோனாவும் பயன்படுத்துவதே அங்கே பார்க்கின்றோம். யோனா மீன் வயிற்றிலிருந்து அங்கே கருத்து நோக்கி ஜெபிக்கிற அந்த காரியத்தை குறித்தும் அங்கே அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறதா இருக்கின்றோம். பாருங்கள், ஆழங்களிலிருந்து உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தை எப்போது ஏறெடுக்க வேண்டும், எப்போது விண்ணப்பத்தை தேவனிடத்திலே எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், நாம் மிகவும் மனதின் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, இந்த உலகத்திலே மிக கொடுமையான விஷயங்கள் மூன்று. ஒன்று, உடல் நோயினாலே பாதிக்கப்படுவது. இன்னொன்று, பொருளாதாரம் ரீதியாக மனதளவிலே பாதிக்கப்படுவது. மூன்றாவதாக, பிரியமர்களே, மற்றவர்களாலே அங்கே தள்ளப்பட்டு அங்கே பாதிக்கப்படுவது. இந்த மூன்றிலே நம்ம எதையாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நாம் பார்க்கின்றோம். ஆனபடினாலே நம் தேவனை எப்பொழுது தேட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆழமான ஒரு சூழ்நிலை, கவலையான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வரும்போது, மிகவும் மன வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் போது, நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது, மனதிலே சஞ்சலம் இருக்கிற போது, நமக்கு என்ன ஆகும் என்று சொன்னால், நம்பிக்கை முதலாவது நம் விடப்படுகிறதாக இருக்கின்றோம். நம்மளை சுற்றி இருக்கிறவர் நம்பிக்கை விட்டு விடுவோம். இரண்டாவதாக, நாம் தேவன் மேலே எப்போதும் அன்பு வைத்துக் கொண்டிருப்போம். அவரிடத்தில் வைக்கிற விண்ணப்பம் அங்கே நடைபெறாமல் போகும்போது, அந்த ஜெபம் கேட்கப்படாமல் போகும்போது, தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணும் போது, நாம் என்ன செய்கின்றோம், அந்த மீண்டும் அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்காமல், தேவன் நம்பிக்கை வைக்காமல் அங்கே போய்விடுகிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக பூமியில வாழ வேண்டும் என்று தேவனிடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியம் நம்ம விட்டு விலக போகும்போது நமக்கு ஒரு வழி ஏற்படும் அல்லவா, அதுதான் ஆழம் என்று குறிப்பிட்டது. அந்த சூழ்நிலை நம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவருடைய விண்ணப்பங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து, தேவனே, என் வாழ்க்கையிலே நான் வாழ தகுதியற்றவனாக இருக்கின்றேன், என் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா வித ஆசீர்வாதத்தையும், நீ கொடுத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டேன், வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இனி அடுத்த சூழ்நிலை எனக்கு என்ன நடக்கப் போகுது என்பது எனக்கு தெரியாது, நீ கொடுத்தது எல்லாருக்கும் இழக்கப் போகின்றேன், இழந்து விட்டேன், ஆன போதிலும் என் உயிர் மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த உயிரை நீ எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தால், பிரியமானவர்களே, உயிர் தான், அவருடைய ஆத்மாவை தான். எப்பொழுது இந்த பூமியிலே அவருடைய ஆத்மா விட்டு பிரிகிறதோ, அப்பொழுது ஒரு முடிவு உண்டாகும். ஆனாலும் தேவன் அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளாமல், அந்த உயிரை எடுத்துக்கொள்ளாமல், நம் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லும் போது, அந்த எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறாமல் போகும்போது, அந்த அன்பு கிடைக்காமல் இருக்கும் போது உயிர் போகவில்லையே, அப்ப என்ன அர்த்தம் என்று பிரியமானவர்களே, தேவன் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். நாம் எடுத்துக்கொள்கிறோம், அந்த காரியம் முடிந்துவிட்டால் அவர்தான் என்று எடுத்துக்கொள்கிறோம். எப்போது அந்த காரியம் முடிவுண்டு சொன்னால், நாம் இந்த பூமி விட்டு பிரிந்து போகும் போதுதான் எல்லாமே அந்த காரியம் முடிவு உண்டாகும். ஆகினாலே நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்த எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே,
அது தடுப்பட்டு போய்விட்டதா, அது இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, உனக்கு அது இல்லை என்று பதில் வருகிறதா? ஆனால் உயிர் போகவில்லையே, நாம் மறிக்கவில்லையே, உயிர் இருக்கிறதே. உயிர் போச்சுன்னா சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு உயிர் போகலையே, அப்படி இருக்கும் போது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? அப்ப தேவ் சொல்றாரு, அவரோட திட்டம் வச்சிருக்கிறாரு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அந்த விண்ணப்பத்தோடு கூட அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக என்று சொல்றாரு அல்லவா. அப்ப தொடர்ந்து தடை வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கு, தொடர்ந்து நோய்களை சுமந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து வெற்றி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று நாம் இன்னும் போகுது. நம்முடைய உயிர் போகலையே, உயிர் போச்சுன்னா சரி ஓகே அவள்தான் அப்படி முடிவு பண்ணலாம். ஆனா தேவன் நம்முடைய சாக ஒப்பு கொடுக்கல. தாவீது சொல்றாரு, வெகுவா என்ன நீங்க தண்டிச்சீங்க, ஆனா சாவுக்கு என்ன ஒப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. பிரியமானவர்கள், ஏதோ வீட்டுல தேவன் நம்மளை நேசிக்கிறார், ஏதோ வீட்டுல மேல அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு உயிர் போகல. அதனால நமக்கு என்ன வேணுமோ அந்த விண்ணப்பத்தை ஆழங்கள் இருந்து தாவீது நோக்கி கூப்பிடும் போது அதுதான் பெரியமானவளே. இந்த ஆழம் என்பது சும்மா வெறும் வாயால வாய்ச்சிட்டு போறது அல்ல பெரியமானவளே, அதை அனுபவிச்சு பார்க்கணும். அனுபவிச்சு பார்த்தாதான் அதன் ஆழத்துடைய அருமை தெரியும், வாழ்க்கையில எது என்ன அப்படிங்கிறது. அனுபவிக்காம நம்மளால எந்த ஒரு விண்ணப்பத்தையும் உயர்ந்தெடுக்க முடியாது. தேவசீதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில வசனத்தை இதை நம்ம அழகா சொல்லிட்டு போயிடலாம். தாவீது ஜெபம் பண்ணாரு, ஆரோட சங்கீதம் அவர் ஆழங்கள் வந்து ஜெபம் பண்ணார், அதோட அர்த்தம் தெரியாம அதோட வேதனை தெரியாம நம்ம சொன்னோம்னா அது திரும்பி செய்யாது. தெரியவர்கள், அந்த ஆழம் என்பது இன்று நீங்களும் நானும் இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதோட சூழ்நிலை எப்படி இருக்கும், என்னவாகுமோ ஒவ்வொரு நொடியும் தாவீது வாழ்க்கையில தேவனை நம்பி இருக்கிறதுக்கு இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு குன்று மலைகளில் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனால திருப்பி அடிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், ஆனால் தேவனை திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லி அறுப்படிச்சு போயிட்டே இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைச்சா ஜெபம் பண்ணாம நம்முடைய ஆசைகளை நிறுத்த முடியும். தேவன் அதுக்கு நமக்கு ஞானத்தையும் அறிவையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எது வேணாலும் போராடி அவரது சண்டை போட்டாவது நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிரியமானவர்களே, அது நிறைவேற்றாது. அப்படியும் வாழ்றாங்க பூமியில, ஆசைப்பட்ட காரியத்துல தேவன் சொல்லாம வாழ்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, தேவன் தெரிஞ்சு விட்டாரு, அவரை நம்ம அப்பா பிள்ளை கூப்பிடுறோம், எது இருந்தாலும் அவரு மூலமா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சொல்றாருல்லவா, வெள்ளம் இல்லாதவனுக்கு வெள்ளத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாருனாவா. அப்படி இருக்கும்போது நம்ம வெள்ளற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனே, மாம்ச ரீதியா என்னால் அந்த பூமியில எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் அதை பெற்றுக்கொண்டாலும் கூட அது நிறைந்திருக்காது. நீங்கள் பார்த்து ஆவிக்குறி சீத்திலையும் சரிய பெருமை சீத்திலையும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா எங்களால் மேற்கொள்ள முடியாத
தகுதி இல்லாத பெற்றுக்கொள்ள முடியாத அன்பை சம்மதித்துக் கொள்ள முடியாத யாருமே இல்லாத ராதியா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை தள்ள பண்ணும்போதுதான் நமக்கு இந்த ஆழம் இருக்கிற உணர்வு புரிந்து கொள்ள முடியும். பிரியமான உள்ள அந்த நேரத்துல நம்ம கருத்துரை நோக்கி கூப்பிட முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. சில நேரங்கள்ல தேவ வசனத்தை ருசியோடு படிக்கிறதுக்கு தேவன் அதை அனுபவிச்சு படிக்கிறதுக்கு சில விஷயத்தை தேவனுடைய வாழ்க்கையில எங்கேயும் இருப்பார். அவராவை போல யோபுவை போல அந்தவராக இயேசு கிறிஸ்துவை போல எல்லாமே கைவிடப்பட்டவர்களாக அவருடைய அன்பை ருசிச்சு பார்க்கறதுக்கு அவர் செய்கிற அவ்வளவு பெரிய அனுபவத்துக்கு எல்லாமே கைவிடப்பட்டவராக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு 130 சீக்கிரத்துல கர்த்தாவே அக்கிரமங்களை கவனித்திருப்பியானால் யாரும் நிறுத்திருப்பார். அவர் ஒரு நொடி தன்னுடைய கிரியைகளை குறித்து கவனித்தாருதான். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தை குறித்து அவர் நினைச்சு பார்த்தாருன்னா குமாரன் ஒப்பு கொடுக்காம ஒரு மனுஷனும் பூமியில் உயிரோடு இருக்க மாட்டான். யாருமே பூமியில நிலைநிற்க முடியாது. அக்கிரமத்தை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளைகளையும் சரி உலக ஜனங்களையும் சரி தேவன் வாழ வச்சுட்டு இருக்கிறாருன்னா இன்னும் நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் கவனிச்சு பார்க்க ஆரம்பிக்க ஒருவேளை அக்கிரமங்களை கவனிக்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா யாருமே நிலைநிற்க முடியாது. அந்தவரே சொல்றார். அப்ப தாவீதுக்கு தெரிகிறது பூமியில கஷ்டங்கள் உபத்திரங்களை சந்திப்பது நீர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதுல இருந்து தப்பித்து போகக்கூடிய போக்கையும் உருவாக்குறீங்க. அதே சமயத்துல மனிதனுடைய சுபாவங்களை புரிந்து கொண்டு அவருடைய பாவங்களை புரிந்து கொண்டு அது கேட்டது போல தண்டனை கொடுக்காம சொந்த குமாரனையே அர்ப்பணிச்சு இந்த பாவத்திலிருந்து விடுதலாக்குறதுக்கு நீங்க உதவி செய்றீங்களேன்னு அன்றே தாவீது புரிந்து கொண்டார். பிரியமான பாருங்கள், the Lord hear my voice. If you are, yes, be intuitive to the voice of my supplicants. பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே அந்த இரண்டாவது சனத்தை சொல்லி பார்க்கும்போது ஆண்டவரே சத்தத்துக்கு கேளும் என் விண்ணப்பங்கள் சத்தத்துக்கு செவிகளை கவனித்து இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கிரமத்தை சொல்றாரு. ஒருவேளை எங்களுடைய பாவங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா ஜபங்கள் எழுப்பிருக்க முடியாது, என் ஜபங்கள் சமூகத்துக்கு வராது, அதனால நான் நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்றாரு. உமக்கு பயப்படும் படிக்கு முடித்தல் மன்னிப்பு உண்டு. பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எல்லா உலகத்திற்கு பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு நம் பயந்திருக்கும்படி மன்னிக்க வல்லதா இருக்கின்றார். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இதுல மொத்தம் இந்த 5 வசனத்திலே 3 பிரிக்கிறார். 1, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுகிறோம். அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். சரிதான், அடவராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். பிரிவார்களே, உண்மைதான். அதே சமயத்துல நமக்கு கர்த்தரிடத்துல என்ன விண்ணப்பம் வச்சோமோ, நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம என்ன ஜெபம் வைத்தோமோ, அந்த ஜெப காரியங்களை குறித்து நீங்களும் நானும் காத்திருக்கிறோமா?
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவசரமான உலகத்துல வேகமா ஓடிக்கொண்டு உலகத்துல நம்ம வீட்டு விண்ணப்பங்கள் கூட அது உடனே நடக்கணும்னு நம்ம அவசரப்படுறோம். ஆனால் இந்த ஐந்தாவது வசனத்துல சற்று நாம் பார்க்கும் போது, நீங்களும் நானும் என்ன நோக்கத்துக்கோடு கருத்தெழுத்துல ஜிபித்தோமோ அந்த காரியத்துக்கு காத்திருக்க பார்த்துக்கொள்ள வேண்டும். காத்திருப்பது மிக அவசியமானது. தேவனுக்கு உலகத்திலே மனிதனுக்கு பிடித்தமான விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் என்னை நம்பி காத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கு சில பிதாக்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த பிள்ளைகளை காத்திருக்க வைக்கிறார். வாக்கு திட்டத்தையும் தேவன் தான் கொடுக்கிறாரு. சொல்ல போனா, நம்ம பாஷையில சொல்ல போனா, உங்களுக்கு நமக்கு ஆசைகளை உருவாக்குறதே தேவன் தான். வாக்கு தத்துவம் என்பது என்ன தெரியுமா? ஆசைப்படுவது என்றார். ஒரு ஆசைகளை உருவாக்குறாரு. அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்முடைய மைண்ட்ல, ஏன்னா இருத்தி நினைவுகளை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் என்ன தோன்றுறதோ அது அவருக்கு தெரியும். அப்ப நமக்குள்ள ஒரு ஆசையை உருவாக்கி அந்த ஆசையை விண்ணப்பமாக தேவசிரமத்துல ஏறெடுக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கும்படியாகவும் தேவன் அங்கீகரிக்கிறார். சரி, இப்ப நம்ம ஆசைப்பட்டுட்டுமா? அந்த ஆசைப்பட்ட காரியத்தை தேவசிரமத்துக்கிறோம்மா? ஆசை உருவாக்கிட்டாரு, விண்ணப்பமா தேவன் சொல்லிட்டோம், ஆனா இங்க சிக்கு வைக்கிறார். என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்ட விஷயத்தை என் சமூகத்துல நீ காத்துரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு விஷயம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளை காத்திருக்க வைக்கிற விஷயத்துல. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை காத்திருக்கிற அந்த தன்மை இருக்குது அல்லவா, அது தன் உயிரை எடுக்காம வச்சு காத்திருக்கிறது பாருங்க, அது இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு எப்பயுமே பிள்ளைகளை உணர்வோடு தேடக்கூடிய பிள்ளைகளை அவர் அளவச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவராம அழைக்கும் போது ஆசையோட அந்த காரியத்தை உருவாக்குறவர் அவனோட பெரிய ஜாதியா அதுக்கு அர்த்தமே தெரியாது. அவர் அவருக்கு ஏன் தேவனை அழைச்சாரு, என்ன சொல்லி அழைக்கிறாரு, அந்த விஷயத்தா அவருடைய அர்த்தம் தெரியல. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. சரி, ஓகே, நம்பி வந்தாரு. காலங்கள் கடந்து போனது, பெரிய ஜாதி அவரோ தனக்குள்ள ஒரு பிள்ளை வேணுமாப்பா. பிள்ளையை வச்சுதானே பெரிய ஜாதியாக்க முடியும், அவனை வச்சுதானே என்னுடைய இன மக்கள் சொந்த பந்தங்களை உருவாக்க முடியும். ஆனா அது சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு என் பிள்ளை எங்கே? அப்பதான் சொல்லி 30 வருஷத்துக்கு பிறகுதான் நாவை அவரை உணர ஆரம்பிக்கிறார். தேவனே, என் சந்ததியை பெருசாக்குன்னு சொன்னீங்களே, என்னை கொண்டு பெரிய ஜாதி எக்குன்னு சொன்னீங்களே, இதோ என் வேலை எக்களுக்குலாம் பிள்ளை பிறக்குது. ஆனா எனக்கு இங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் தான் பாருங்க, தேவன் அவர் கொடுக்கப்பட்ட இன்னமான வாக்கு திட்டமான ஆசீர்வாதம் 30 ஆண்டுகள் பிறகுதான் அதோடைய விஷயமே அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. 100 வயசுலதான் அவர் புரிய ஆரம்பிக்குது. அவர் அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே அப்பதான் சொல்றாரு ஆண்டவரு, இப்பதாப்பா தெளிவோடு என்னிடத்துல விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுட்ட, இனிமேல்தான் என்னுடைய வல்லமை என்னன்னு காண்பிக்க போறேன். அன்பான தேவோட பிள்ளைகள் நன்றாக பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை தேவன் நம்ம விண்ணப்பம் வைத்த பிறகு அதோடைய மேன்மை புரிந்து கொள்வதற்கு தடையை உருவாக்குவார். அது கிடைக்காது அவ்வளவுதான் அப்படின்னு உருவாக்குவார். அதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கறத ஆபிரகாம் சொல்லுதுக்குதான். வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாருங்கள், கடல் மண்ணை எண்ணி பாருங்கள், நான் சர்வவல்லமை உள்ள தெய்வம், எனக்கு உண்மாக நீ உத்தமனா இருன்னு சொன்னார். தெரியுமே, அந்த விசுவாசத்தை தான் இன்னைக்கு நம்ம முன்மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகினாலே தேவ சமூகத்திலே காத்திருக்க விஷயத்தை அவர் ரொம்பவும் எதிர்பார்க்கிறார்.
அதுவும் அவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய விஷயம் தான் தெரியுமா, அவரை மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, வாக்குறுதி கொடுத்துட்டு அத ரொம்ப நாள காத்து வச்சு கொடுக்கறது தேவனுக்கு மிக பிரியமான விஷயம். பாருங்கள் பிரியமரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னார். என் ஆத்மா காத்திருக்கிறது. இந்த இடத்துல இரண்டா பிரிக்கிறார், ஒண்ணு ஆத்மாவை பிரிக்கிறார், இன்னொன்று சரீரத்தை முழுவதையும் பிரிக்கிறார். என்னுடைய சரீரமான எண்ணங்களும் சரி, என் வாழ்க்கையும் சரி கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அதோட சேர்த்து என் ஆத்மாவும் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், பூமிக்குரிய காரியங்களிலே தேவன் என்னை கொண்டு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். ஆகினாலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்னுடைய சரீரம் காத்திருக்கிறது. அதே சமயத்தில் ஆத்மா பரலோகம் தேவன் அண்டைக்கு போவதற்கும் என் ஆத்மா காத்திருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்றார். யாருக்காவது ஒண்ணு தேவன் உதவி செய்யணும்னா என்ன பண்ணுவது தெரியுமா, அதுக்கு இது தடையா இருக்குதோ அத தடைய எல்லாத்தபடிக்கு செஞ்சுருவேன். தேவன் எப்பவும் அந்த ஆத்மா பரலோகம் போகணும்னு நம்ம வாசிக்கிறோம், பூமிக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான், என் சரீரமும் காத்திருக்கிறது என் ஆத்மாவும் காத்திருக்கிறது என்று அங்கே தாவீது சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்.

0: பூமிக்குரிய அசிர்வாதமான காரியத்தையும் தேவன் தருவார் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, காணாத நித்திய வாழ்க்கை இருக்கிற பரலோ, அதை குறித்து பரிசுத்த வேதாந்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வேதாந்தத்தில் வார்த்தையாக படிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் நித்திய வாழ்க்கை சிந்தித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நானே அல்லாமல் அங்கே உங்களுக்கு சூழ்ந்தித்துக் கொள்ள முடியாது என்பதை அதையும். அன்பான தேவனி பிள்ளைகளே, இரண்டு ஏற்பாடுகள், அந்த ஐந்தாவது கவுனிகள், நான் கருத்திற்கு காத்திருக்கிறேன் என்பது புதிய ஏற்பாட்டை குறிக்கிறது. சில மணிக்கு பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. ஏனென்றால் சரீரப்பிரமான ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் இந்த பூமியிலே, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், வார்த்தையாக வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறோம். இரண்டாவது, என் ஆத்மா கருத்திற்கு காத்திருக்கிறது, இது புதிய ஏற்பட்டை குறிக்கிறது. நித்திய வலைக்கு சுதந்திரத்துக் கொள்வதற்கு, பல்லோகம் போவதற்கு, நம்முடைய ஆத்மாவை பல்லோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே தேவன் புதிய ஏற்பாடாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும்போது நாம் அங்கே பார்க்கிறோம். சோ இரண்டு ஏற்பாடுகளுமே வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். அதான் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், பழைய ஏற்பாடு அடிப்படையிலே சரீரப்பெருமான நன்மைகளை தேவன் செய்வார் என்று நாம் காத்திருக்கின்றோம். என் ஆத்மா காத்திருக்கிறது, புதிய ஏற்பாடு அடிப்படையிலே என் ஆத்மா நித்திய வாழ்க்கை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, பல்லவ செல்வதற்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எனக்கு துணையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியினர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆகினாலும் பல்லவ செல்வதற்கு நான் இயேசு கிறிஸ்து வருகையை நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இதை இரண்டையும் பரிசுத்த வேதாகம கொடுக்கப்படுகிற வார்த்தையை நான் செய்கிறேன், நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாபக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோகம் செல்வதற்கு தேவன் நம்மளை ஐக்கியப்படுத்தி விட்டார். இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம், எப்பொழுது என் ஆத்மா என் கர்த்தரை சந்திக்கும், எப்பொழுது நான் இனி தேவனை பார்க்க ஆரம்பிக்கப் போகிறேன் என்று வெளிர்காலத்தின் சாபக்காரை போல நாம் இனி தேவ சமூகத்திலே காத்திருப்போமா? பரலோகம், பரலோகம், பரலோகம், பரலோகம், நித்திய வாழ்க்கை, இனி அதுதான் நமக்கு. அந்த நித்திய வாழ்க்கை சுதந்திரத்துக்கு காத்திருப்போமா? அதற்காவது நம் தைதுள்ளோராக நாம் அர்ப்பணிச்சு நம்ம பயன்படலாமா? இஸ்ரவேலை கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் செல்லாத மீட்பும் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இன மக்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பல தெய்வங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அவர் அவைகளெல்லாம் அவருடைய சுய புத்தினாலே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தேவன் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வல்லமுள்ள தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், இதோ நானும் உங்களுடைய தேவன் என்று நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக புரதையாக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் தேவனா இருக்கிறார். பூமியில் இருக்கிற எல்லா சந்ததிக்கும் தேவனா இருக்கிறார். அந்த கர்த்தருடைய கிருபை, அவருடைய திரளான மீட்பும் நமக்கு உண்டு. கத்திருப்போமா? கிருபையை பெற்றுக்கொள்ளலாமா? ஈவை பெற்றுக்கொள்ளலாமா? காத்திருப்போமா? வைத்திருக்கிற விண்ணப்பங்கள் வீண் போகாது. கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். எப்படி? ஏன்னா உயிரோடு இருக்கிறவா, உயிரோடு இருக்கிற ஆளவும் கண்டிப்பா அவர் அவரை சந்தோஷப்படுத்துவார்.
1: கிருமியை கொடுப்பார். நமது சுதந்திரத்தை கொள்வோம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்ரிமலிருந்தும் மீட்டுக் கொள்வார். அதனால் அன்பான தேவனுக்கு இஸ்ரவேலை மாத்திரம் அல்ல, நம்முடைய அக்ரிமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நம்முடைய மகிமை படுத்த அவர் வல்லை உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மளை வாழ வைக்க அவர் வல்லமையா இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, காத்திருப்போமா? அன்பான தேவனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆழங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். வெறும் வார்த்தையாய் படிக்காமல் நாங்கள் இப்போ எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமா இருக்கிறது. அந்த ஆழங்கள் இருந்து எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் தேவனே, ஒருவேளை எங்களுடைய அக்கிரமங்கள் எங்கள் கவனித்திருப்பே ஆனால் இந்த பூமியிலே நாங்கள் ஒருவரும் நிர்ணயிக்க முடியாது. எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்க. எங்களுடைய சரீரம் முழுவதும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கு. பழையற்பாட்டிலே நீர் உடைய பிள்ளைகளுக்கு நாக்களுக்கு சொந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றி காண்பித்த தேவன் எங்களுக்கும் எங்களுடைய தலைமுறைக்கும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ எங்களுடைய ஆத்மாவும் புதிய ஏற்பட்டை போல நித்திய வலிக்கு சுதந்திரத்தை கொள்வதற்கு எங்கள் ஆத்மாவும் காத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் நாங்கள் வேதாகமத்திலே ஒரு வார்த்தையை கொண்டு நம்பி காத்திருக்கிறோம். தெரியுமா தேவனே, எங்க அன்பின் இதாவே சில பேருடைய காக்கிற தேவன் எங்கள் கிருபியும் எல்லாவற்றின் மீட்பும் உண்டாக்கி எங்களை மகிமைப்படுத்த எங்களை சந்தோஷத்தை பார்க்க வாஞ்சியா இருக்கும். எங்களுடைய விண்ணப்பம் எல்லாம் நிறைவேற போகிறது என்று வாஞ்சியா இருக்கிறது. கூட இருங்க, கை விற்றாரு பாவப்பட்டுங்களா, தயவாய் பண்ணிக்க விற்றலாம். அந்தவராகிய இயேசுக்கு செஞ்சிருக்கிறோம் எங்கள் அன்பு செய்யப்பினாரே. ஆமென். தேவடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவன பிள்ளைகளே, நாளை எக்னேட் ரேடியோ மூலமாக நாம் வீட்டுக்கு புத்தகம் சங்கீத வாசித்து பார்த்தோம். அதனாலே நீங்கள் தனிப்பட்ட முறையில வேதாகமத்தை விரும்பியாய் வாசிக்காமல் ருசி பார்த்து அந்த வேத வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வாசித்து வரும்படி சொன்னால் தேவடி மகத்துவத்தையும் வல்லமையும் அதிசயத்தையும் உங்களால் காண முடியும். வாழ்க்கையிலே அவர் கண்டிப்பாக ஆசீர்வத்தை கொடுப்பார், சிவத்தை கேட்பார் என்ற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காகவே இந்த சங்கீதம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு போதிக்க முடியாத ஒரு கிருபியை தந்ததுக்காக அவருக்கு சுதந்திரம் தெரிவிப்பார். வாய்ப்புகளை தனிமையான கிரேட் ரேடியோ நிறுவனத்தை சேர்ந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென்.